0: தப்பி கியூவா எந்த ஹயா இப்பான் கருக்கு வைப்பான் லா லா லா லா
1: தேகி பிருனு பண்ணி திருனு பெயதுன சனி எக்க தேதுனு மாவத்த
2: ஏ சாத்து ரோம கருகாயி